அருண கிரணமணியும் உதயம் அதிலுதிர் சாம சங்கீதம் சரண சரண பங்கஜங்க தேடி அழுதின்னு பிரேம சாயுஜ்யம் அசிதல் அசிதலாசியம் சரசமதுர சுமசரங்களைது அமிர்த புலின பிரணய பரிதராக ஹிருதய தரளம் மலர்ந்து குஞ்சமாயி ஹரித புவனம் அனுபவம்.

0: ആശ്രയ FM 90 നാടിനൊപ്പം നാട്ടാർക്കൊപ്പം.
1: தங்கிறது விதோதர்கள் தின் தங்கிறது விதோதர்கள் தின் தங்கிறது விதோதர்கள் தின் தங்கிறது விதோதர்கள் தின் தங்கிறது விதோதர்கள் தின் தங்கிறது விதோதர்கள் தின் தங்கிறது விதோதர்கள் தின் தங்கிறது விதோதர்கள் தின் தங்கிறது விதோதர்கள் தின் தங்கிறது விதோதர்கள் தின் தங்கிறது விதோதர்கள் தின் தங்கிறது விதோதர்கள் தின் தங்கிறது விதோதர்கள் தின் தங்கிறது விதோதர்கள் தின் தங்கிறது விதோதர்கள் தின் தங்கிறது விதோதர்கள் தின் தங்கிறது விதோதர்கள் தின் தங்கிறது விதோதர்கள் தின் தங்கிறது விதோதர்கள் தின் தங்கிறது விதோதர்கள் த

தங்கிறதுக்கு தான் தரக்கிறதையும் தரக்கிறதையும் தங்கிறதுக்கு தான் தரக்கிறதையும் தக்கிட்டா தீம் தத்து கிட்ட தங்கிறதுக்கு தான் தரக்கிறதையும் தரக்கிறதையும் தங்கிறதுக்கு தான் தரக்கிறதையும் தரக்கிறதையும் தங்கிறதுக்கு தான் தரக்கிறதையும் தரக்கிறதையும் தங்கிறதுக்கு தான் தரக்கிறதையும் தரக்கிறதையும் தங்கிறதுக்கு தான் தரக்கிறதையும் தரக்கிறதையும் தங்கிறதுக்கு தான் தரக்கிறதையும் தரக்கிறதையும் தங்கிறதுக்கு தான் தரக்கிறதையும் தரக்கிறதையும் தங்கிறதுக்கு தான் தரக்கிறதையும் தரக்கிற